ஓகே மகண்டஸ் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் குட் மார்னிங் ஆயோங்க அப்ப கோமினா மை பபமினா பபமினா மேடை கோமினா டேனில நீ இஸ் பி ஆலன் லூயிஸ் சுங் நமினோ கரோன் இன் சப் நீ பாஸ்டர் இசாய செலென்டோரியோ நமினோ கரோன் நீ பிராட் நிலோன் பெரோலினோ டிஹா அஸ் நசுங்கல் அல்பர்ட் நமினோ சப் கரோன் அகுவான் பரங்க அத்தோ மகே சுரங் நமினோ டியா மை குட் மார்னிங் உமை பபமினா மங்க பைக் மகண்டஸ் Ada kasih tunggu balitan showbiz sas tanah mga naminaw. Samtang silang tanah namahaw. Samtang namahaw sila sa tunggu programa naglingaw-lingaw sa pagpaminaw. Aron sa mga presko glabas ng mga balita silang tanan matagbaw. Samtang sila naghigop-higop sa mainit nga sabaw.